அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 98.2 மெகாஹெர்ட்ஸ் 91.6 92.6 98.2 கேப்பன்பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சிகள் பார்க்கின்ற வழக்கமாக காலை தோறும் இதேரத்தில் இதே சேனல் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை ஜூலை மாதம் முதல் தேதி. வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் போலத்தான். நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தட மாற்றங்கள், விதவிதமான

மனிதர்களுடன் பயணங்கள் சில நேரம் விபத்துகளும் கூட. அனைத்தையும் ரசித்துக்கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம். வாழ்விலும் கூட அழகாய் அமையட்டும்.

0: இன்று காலை சிந்தனை ஒவ்வொரு பூவும் ஒரு தனி அழகு அதுபோல ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும் நேற்றைய உங்களை விட இன்று நீங்கள் சிறந்தவராக இருக்க முயற்சி செய்யுங்கள்
1: வந்ததால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
0: 1991 ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் 11 வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படுத்தும் பெயர் கற்பூரம் புல்லை இயக்குனர் ஏழில் அவருக்கு திரைப்படத்தில் நடிகர் ராஜா மேலும் நடிகை அமல் அக்கினி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தை சிமித்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாட்டுக்கு குரல் தெரிந்தவர் பத்மஸ்ரீ

0: நல்ல ஒழுக்கம் மனிதனுக்கு மதிப்பையும் உயர்வையும் தருகிறது. அதனால் உயிரை பாதுகாப்பது போலவே அல்லாமல் அதை விட அதிகமாக ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். குட் கண்டக்ட் பிரிங்ஸ் ட்ரூ கிரேட்னஸ். தேர்ஃபோர் இட் ஷுட் பி கார்டட் ஈவன் மோர் கேர்ஃபுல்லி தன் லைஃப் இட் செல்ஃப்.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiya Rangam.

0: உங்கள் விருப்பமான சரங்கமாதி காலைதோறும்களுக்காக உங்களை வழக்க உங்களை சபையினம் 8 மணி வரை இன்றைக்கு புதன்கிழமை ஜூலை மாதம் 3rd தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். ஹவ் திஸ் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam. Aram Free Anuli.

அனைவருக்கும் எமது ஆரம்ப வானொலியில் வணக்கமாக. இந்த அதிகாலையில் வருகை வருகை என்று அன்புடன் நாம் நல்வருக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம், இன்னைக்கு இட்ஸ் ஆல்ரெடி இந்த 2026 ஆண்டின் 7வது மாதம், அதாவது ஜூலை மாதம் இன்றைக்கு முதல் தேதி. புதிய மாதத்தின் புதல் நாள், புதிய மாதம், புதிய இலக்குகள், புதிய நம்பிக்கைகள், புதிய வாய்ப்புகள். இந்த நாளை ஓர் இனிய புன்னகையுடன் தொடங்குவோம். மேலும் நேற்றைய கவலைகளை பின்னால் விட்டுவிட்டு இன்றைய நாளை உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வரவேற்கின்றோம். ஒரு சிறிய நல்ல செயல், ஓர் இனிய வார்த்தை, ஒரு புன்னகை, இவை யாரோ ஒருவரின் நாளைய அழகாக்கும்.

அவன் புதியமான புதிய மாதமான ஜூலை மாதத்தின் முதல் நாளில் உங்கள் வீடுகளிலும் பயணங்களிலும் பயணத்திலும் எங்களுடன் இருந்திருக்கும் அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் காலை நேரம் என்பது நம் மனதையும் எண்ணங்களையும் புதுப்பிக்கும் நேரம். இன்றைக்கு என்ன நடந்தது என்பதை விட இன்று என்ன சாதிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கிறது.

அம்பர்களை எழுந்திருக்க வேண்டிய நேரம் இப்போ ஆகிவிட்டது. இஸ்லாம் தி வைக் அப் என சொல்லி 7:40 இந்த மார்னிங் இந்த அதிகாலையில். மேலும் ஜூலை மாதம் ஆண்டின் 7வது மாதம், பல நாடுகளில் இது கோடை விடுமுறையின் முக்கிய காலமாகவும் புதிய இலக்குகளை அமைக்கும் மாதமாகவும் கருதப்படுகிறது. இன்றைக்கு குறைந்தது ஒருவையானவது மது மனதார பார்த்துங்கள், ஓர் இனிய வார்த்தை, ஓர் புன்னகை அல்லது ஒரு சிறிய உதவி, இவை ஒருவரின் நாளைய மாற்றிவிடும். மேலும் வாழ்க்கை ஓர் இசை போன்றது. சில நேரங்களில் மென்மையான மெலடி, சில நேரங்களில் வேகமான தாளம், ஆனால் இரண்டையும் ரசித்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை ஜூலை மாதம் முதல் தேதி. அடுத்த பாடலே நாம் ரோசில் வசிக்கும் திருமதி வள்ளி, மேலும் திருக்குமார் பேத்தப் அவர்களுடைய திருமண நீராட்டு நாம் அன்புடன் வழங்குகின்ற, மேலும் மகன் மேவின், மகள் மேலினா, மேலும் கலைவாணி அருஷி அருவி, அக்கா தீவன்றி, மல்லிகை, நீலா, ராஜேந்திரி, முத்து, பெரியன் படுத்து கொடுத்தார்கள். ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலை நாம் ரோசில் வசிக்கும் அழகன் சரஸ்வதி அழகன் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வழங்குகின்ற, மேலும் சரஸ்வதி சிங்கார

வேலு சுசிலா சச்சுதா நாயக்கம்னா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் காற்றுபோன் வசிக்கும் தூஷி தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வடகேகிறோம். அம்மா மீரா அப்பா ஷியாம் மேலும் பக்க வசிக்கும் சுனிதா வாசன் வீரச்சாமி சிரோன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் ரியாபில் உரை சேர்ந்த ரயான் வல்லு தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வட

0: செல்வன் மேலும் இந்திராணி விஜய் ஆகியோரின் சார்பில் இந்த வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் பக்க வசிக்கும் மனோதா ராசன் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் விளங்குகிறேன். மேலும் பல்லவி கணேச செக்கெலியா தாசன் ஒன்ன சுஃபியா ராசன் இராமசுவாமி மருதை துக்காராம் லட்சுமணா பிள்ளை அம்பாள் தேவன் ராசன் ஆகியோரின் சார்பில் இந்த வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நம் அமுகை ஊரைச் சேர்ந்த கல்வியன் வையாபுரி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகிறோம். நம் அருள்வாணி அப்பா சிவம் அப்பா இசவிதா மேலும் ஞானவன் குடலி வையாபுரி கொடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் சரோஜினி நாயகி உசுல் நாயகிடு விவேஷ் யுவேஷ் பிரீத்தி அப்பாடு ரீசன் ஜோய்வன் முன்னிசாமி ஆகியிருக்குடன் நாம் வணங்குகின்றோம். சிறப்பாக இந்த பாடலினை நாம் டென்மார்க் வசித்து வரும் அவிசன் நல்ல குய்தன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் தேபா நியூகோவ் ஊரைச் சேர்ந்த அப்ப சச்சுடா நல்ல குய்தன் நம்ம மனோதா மேலும் அரசன் தங்கை சில்வரசி திப்பி நல்ல குய்தன் குழுபத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் லசூஸ் சென்ட்ரல் பிளாக் ஊரைச் சேர்ந்த கணேசன் வேலாயுடன் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். அப்பா விவி அம்மா ராஜம்பா மேலும் பண்பா பெருமாள் சிவன் மெவின் பமிலா புவனேஸ்வரி நதீசன் சிவம் அடகன் கோவாலன் வெந்திலா மேலும் விஷாலி வனிசா அல்வினா சரோஜா திரும்பால் மேலும் சர்மிளா பரமா மேலும் சகாதேவன் ராஜன் பாலன் நாதன் கரம்பன் குடுவத்தார் பெஞ்சையா குனந்தன் தைலாமா மேலும் வேலாயுடன் குடுவத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.
1: அருள் ஃப்ரீ வானொலி.

நாயகி ஜெயம் ராஜத்தி சின்னப்பையில் ஆகியோரின் சார்பில் இந்த பாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

புன்னகை என்பது இலவசமான பரிசு, ஆனால் அதன் மதிப்பு அடைவிட முடியாதது. இனிய புதன்கிழமை பாதுகாப்பாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.